0: ஸ்ரீ என் எஸ் கல்யாணராமன் இஸ் எ ரெனவுண்ட் மிருதங்கம் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் பிலாங்கிங் டு எ ட்ரெடிஷ்னல் மியூசிக்கல் ஃபேமிலி. ஹி ஷோட் கீன் இன்ட்ரெஸ்ட் இன் மிருதங்கம் ஃப்ரம் எ வெரி யங் ஏஜ் அண்ட் ரிசீவ்ட் ஹிஸ் இனிஷியல் ட்ரைனிங் அண்டர் ஸ்ரீ எம் கே ஆர் பிரசாத். ஹி லேட்டர் அண்டர்வென்ட் அட்வான்ஸ்ட் ட்ரைனிங் அண்டர் த ரெனவுண்ட் குருஸ் ஸ்ரீ தண்டமோடி ராமோகன் ராவ் அண்ட் ஸ்ரீ கே வீரபத்ர ராவ்.
1: ஸ்ரீ என் எஸ் கல்யாணராமன்னே டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா, ஸ்ரீ டி வி சங்கர் நாராயண், ஸ்ரீ டி என் சேஷகோபாலன், ஹைதராபாத் பிரதர்ஸ் ஔர் ஹைதராபாத் சிஸ்டர்ஸ் ஜெய்சே அநேக பிரக்யாத் சங்கீதஜ்ஞோ கே சாத் சங்கத் கியா. உன்ஹோனே தேஷ் கே அநேக பிரதிஷ்டித் மஞ்ச் ஜெய்சே மத்ராஸ் மியூசிக் அகாடமி மே கயி பிரதர்ஷன் தியா.
0: ஸ்ரீ என் எஸ் கல்யாணராமன் ஹாஸ் அக்கம்பனியர் செவரல் எமினன்ட் மியூசிஷியன்ஸ் இன்க்ளூடிங் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா, ஸ்ரீ டி வி சங்கர நாராயண், ஸ்ரீ டி என் சேஷகோபாலன், ஹைதராபாத் சிஸ்டர்ஸ் அண்ட் ஹைதராபாத் பிரதர்ஸ். He has performed in prestigious sabhas across the country, including Madras Music Academy.
1: Sri N.S. Kalyanaraman Akashwani ke top grade kalakar raha. Aapne Chennai aur Vijayawada Akashwani kendra mein 36 varsh ki visisht seva pradan kiya. Aapne Akashwani aur Doordarshan ke kai rashtriya sangeet karyakram mein bhag liya. Aap Kanchi Kamakoti Peetham ka aasthan vidwan raha aur आपको आंध्र प्रदेश सरकार द्वारा प्रतिष्ठित उगादि पुरस्कार भी प्राप्त हुई.
0: He is a top grade artist of Akashwani and has also participated in national programs of music and Doordarshan programs. He rendered 36 years of distinguished service to Akashwani at Chennai and Vijayawada. He was honored as Asthana Vidwan of Kanchi Kamakoti Peetham and also received the prestigious Ugadi Puraskar from the government of Andhra Pradesh.
2: आज के कार्यक्रम में श्री एन एस कल्याणरामन मृदंगम पर अपने लय विन्यास का प्रारंभ मिश्र जाति झंपे ताल के साथ कर रहा है.
0: Tonight, Sri N.S. Kalyanaraman begins his laya vinyasam on mridangam with Mishra Jati Jampetalam.